0: நமக்கு வெள்ளிக்கிண்ணம் துள்ளி தோளும் புன்னச்சேல.
1: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.